0: சுமதிரி
1: சுப்ரோ
0: தும்பம் கலட்டி
1: மகது சுப்ரோ சுப்ரோ
0: கிஸ்னி ஷரீஃப் ஆத்மி ஹே
1: சாத் ஜாடு ஔர் உக்கே கா பானி உஸ்கி ஷராபத் பர்
0: கபி கபி தும் பில்குல் ஆபே சே பாஹர் ஹோ ஜாதி
1: தூர் ஹோதே ஹோ யா நஹீ யஹான் சே கபர்தா பிர கபி யா